0: அந்த தொங்குடா ஒரு பட்ச தடுக்கு கவிதில் அந்த தொங்குடா ஒரு பட்ச தடுக்கு
1: ஓட மஸ்து பண்ணாலே மிருகு சேரு